ராமன ஹசோவாலான் தவான் ராமன தவான் சத்யான ராமன ராமன் காலன் ராமன கபோஷம் தாவே ரோசாமின் ராமன ராமன ஷோக்